0: அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு வளிமண்டல வங்கி திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நாடளாவியதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது தரமற்ற 431 தலைக்கவசங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவிக்கின்றது. தரமற்ற 3500 தலைக்கவசங்களை தயாரித்த 2 நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த் அமரகுன் தெரிவிக்கின்றார். இதுவழி வீதி விபத்துக்களினால் வருடாந்தம் 2500 முதல் 2700 வரையிலானோர் உயிரிழப்பதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் மஞ்சுள குணரத்னம் தெரிவிக்கின்றார். இவர்களில் சுமார் 1000 பேர் மோட்டார் சைக்கிள் விபத்துகளினால் மாத்திரம் உயிரிழப்பதாகவும் அது தொடர்பில் தொடர்ந்தும் அவதானங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் தெரிவித்தார்.
1: மனசே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக
2: வணங்குவது.
3: இது ஐரோப்பிய சிவில் பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான உதவி நடவடிக்கை மற்றும் யூனிசெஃப் இணைந்து கொண்டு வரும் தகவல்.
4: நாங்க எல்லாரும் மீண்டு வர்றது தொடர்புல பேசுறோம், ஆனா அதுக்கான செயற்பாடுகள் கடினமானதா தோன்றுமானால் என்ன செய்ய வேண்டும்? இதுல சின்ன சின்ன செயற்பாடுகள்ல கவனம் செலுத்துவது முக்கியத்துவம் பெறுவது ஏன்?
5: சில வேளைகளிலே எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் மிக பாரிய பிரச்சனைகளாக தோன்றலாம். நாங்கள் மனமுடைந்து விடலாம். சிறியதாக ஆரம்பிப்போம். சின்னதாக ஒரு வேலை, யார் ஒருவன் பேசுவது, சிறிதாக நாங்கள் சமைக்க ஆரம்பிப்பது, இருக்கிற இடத்தை சுத்தம் செய்ய ஆரம்பிப்பது போன்ற சின்ன வேலைகளை நாங்கள் பழகிய வேலைகளை செய்ய துவங்கும் பொழுது படிப்படியாக மனம் அமைதியடைய துவங்கும். அப்படி படிப்படியாக மனம் அமைதியடையும் நேரத்திலே எங்களுக்கு படிப்படியாக கூடின செயல்பாடுகளிலே எங்களால் ஈடுபடக்கூடியதாக இருக்கும். ஆகவே பெரிதாக யோசிக்காமல் சின்ன சின்ன படிகளாக எடுத்து வைப்பது நிச்சயமாக இதிலிருந்து வெளியில் வருவதற்கு உதவியாக இருக்கும்.
4: அந்த தகவலை வழங்கியவர் உளநல வைத்திய நிபுணர் டாக்டர் எம் கணேசன்.
1: மனசே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக
2: வழங்கியது.
3: இது ஐரோப்பிய சிவில் பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான உதவி நடவடிக்கை மற்றும் யூனிசெஃப் இணைந்து கொண்டு வரும் தகவல்.
6: வெளிநாட்டு செய்திகள்
3: எந்த
0: ஒரு போரையும் அல்லது நிலப்பரப்பையும் விரிவுபடுத்துவதையோ அது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதையோ ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஸ்கின் தெரிவிக்கின்றார். எவராயினும் வன்முறை மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு தாங்கள் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை எனவும் அவர் கூறினார். ஈரான் தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்த மாத்திரமே கூடிய கவனம் செலுத்தி வருவதாகவும் மசூத் பெசிஸ்கின் தெரிவிக்கின்றார். அத்துடன் ஈரானை இலக்கு வைப்பதற்காக வளைகுடா நாடுகளின் அண்மித்துள்ள தளங்களை அமெரிக்கா பயன்படுத்தியுள்ளதாக அவர் மீண்டும் வலியுறுத்தினார். இதனூடாக ஈரானுக்கும் பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளுக்கும் இடையே பிளவை ஏற்படுத்துவதற்கே அமெரிக்கா விரும்புவதாகவும் அவர் கூறுகின்றார். ஈரானுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்பட்டால் பதற்றமான சூழ்நிலைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு எந்தவொரு தேவையும் காணப்படாது எனவும் அவர் கூறினார். அயல் நாடுகளுடன் காணப்பட்ட பெரும்பாலான பிரச்சனைகளை ஈரான் ஏற்கனவே தீர்த்து கொண்டுள்ளதாகவும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஸ்கின் மேலும் தெரிவித்தார்.
4: விசா மோசடி, ஆட்கடத்தல் போன்ற குற்றங்கள் குறித்து எப்போதும் அவதானத்துடன் செயற்படுங்கள். இத்தகைய மோசடிகள் தொடர்பில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் மூலம் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. சட்டவிரோத முகவர்கள் மூலம் அல்லது முறையான பதிவின்றி வெளிநாடு செல்பவர்களுக்கு காப்புறுதி, நலன்புரி சலுகைகள் மற்றும் தூதரகத்தின் விரைவான சட்ட பாதுகாப்பு என்பன கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்படும். எனவே எப்போதும் உத்தியோகபூர்வமாக பதிவு செய்து பயணிப்பதே பாதுகாப்பானது என்பதை நினைவிட்கொள்ளுங்கள்.
2: கனவு மெய்ப்பட
4: கனவு மெய்ப்பட
2: வழங்கியது.
3: குறுக்கு வழியில் செல்லாமல் சிறிய லாபங்களுக்கு ஏமாற்றமடைந்து தவறான பாதையில் செல்லாமல் உங்கள் உழைப்பிற்கு பெருமதி சேர்ப்பதற்கு உரிய முறையில் வெளிநாட்டில் நீங்கள் உழைக்கும் பணத்தை சட்ட ரீதியாக அனுப்புங்கள். இது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கும் ஒரு செய்தி.
6: விளையாட்டு செய்திகள்
0: அயர்லாந்து கழிவுடனான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி 92 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றது. நேற்று இரவு நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடித்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி 8 விக்கெட்டு கிழக்கிடுத்து 299 ஓட்டங்களை பெற்றது. அதற்கு துடுப்பிடித்தாடிய அயர்லாந்துகளும் 33.4 ஓவர்களில் சகல விக்கெட்டு கிழக்கு விழுந்து 207 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது. சிறப்பாக பந்து வீசிய ரஷீத் கான் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். போட்டியின் ஆட்ட நாயகனாகவும் ரஷீத் கான் தெரிவானார். 3 போட்டிகளை கொண்டு இந்த தொடரின் முதலாவது போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது. இதனிடையில் 1-0 ஆப்கானிஸ்தான் அணி தொடரில் முன்னிலை வகிக்கின்றது. விளையாட்டுச் செய்தி, மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் குற்றங்களுக்காக பிணை குற்றங்கள் பெற்றுக்கொள்ளும் சட்டத்தை திருத்துவதற்கு நடவடிக்கை. தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பில் கிடைத்துள்ள முன்மொழிவுகளை மூழாய்வு செய்ய விசேட நிபுணர்கள் குழு. உரைவாசை கட்டுப்படுத்துவதற்கு புதிய வழிமுறைகள் அறிமுகம். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் பலத்த மழை பெய்யும் சாத்தியம். அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு அடிப்பணிய போவதில்லை என இரான் ஜனாதிபதி தெரிவிப்பு.
6: நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.

நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள். வழங்கியது அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதிக்கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.

0: சக்தி வீக்கெண்ட் பிளாக்பஸ்டர் வணக்கம் தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டம் லயன் டெய்லர் கடையில இருந்து அரி இணைந்திருக்கிறார் என்ற மனைவி சோனியா 26வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அவரை கணவர் நான் அரிதாசும் மற்றும் உற்றார் உறவுகள் அனைவரும் இணைந்து வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எங்களுடைய இனிமையான நல்வாழ்த்துகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: The

0: தலைப்புச் செய்திகள்.
1: ஜுசியின் ஆடி மெகா ஆஃபர் இப்போது ஆரம்பம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களுக்கு 50% வரை விலை கழிவு. இன்றே கொட்டகேனா வெள்ளப்பத்தை மற்றும் ஹாட்டன் ஜுசி கிளைகளுக்கு நாடுங்கள். ஜுசி தி க்ளோத்திங் ஸ்டோர்.
2: இன்று முதல் அமலாகும் வகையில் லங்கா சோத்தோஸ் 10 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது. ஈரானுக்கு எதிரான கடல் வழி முற்றுகை மீளவும் நடைமுறைப்படுத்தப்பட்டதிலிருந்து இதுவரையில் 51 வணிக கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. இன்று முதல் அமலாகும் வகையில் லங்கா சத்தோஸ் 10 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது. நாடுலாவிய ரீதியில் உள்ள அனைத்து லங்கா சத்தோஸ் விற்பனை நிலையங்களின் ஊடாக இந்த சலுகை விலைகளில் பொருட்களை கொள்முதல் செய்ய முடியும் என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதற்கமைய வெள்ளைப்பூண்டு 1 கிலோகிராமின் விலை 50 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. பெரிய வெங்காயம் 1 கிலோகிராமின் விலை 35 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. உருளைக்கிழங்கு, நிலக்கடலை, வெள்ளை அரிசி, பாசிப்பயிறு, சிவப்பு அரிசி, வெள்ளை நாட்டு அரிசி, கடலை மற்றும் உளுந்து ஆகியவற்றின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்
1: வழங்குவது
3: Asia Asset Finance, my first FD, 120-க்கும் மேற்பட்ட கிளைகள், Fitch A+ மதிப்பீடு, Muthoot Finance இன் 55 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட நம்பிக்கையுடன், 25 மாதங்களுக்கு 14.5% வட்டி, அழையுங்கள், 1369, Lucky Wallet உடன், முழுமையாக டிஜிட்டல் சேவை, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது, 2012-42 நிர்வாகச் சட்டத்தின் கீழ், இலங்கை மத்திய வங்கியால் உரிமை பெற்ற நிறுவனமாகும்.
2: ஈரானுக்கு எதிராக கடல் வழி முற்றுகை மீளவும் நடைமுறைப்படுத்தப்பட்டதிலிருந்து இதுவரையில் 51 வணிக கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. அமெரிக்க மத்திய கட்டளை மையத்தின் தனது எக்ஸ் பதிவில் இதனை தெரிவித்துள்ளது. ஹோமூஸ் நேரடையில் ஜூலை 14 முதல் ஈரானுக்கு எதிராக கடல் வழி முற்றுகை மீளவும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் மேலும் 2 கப்பல்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும், 2 கப்பல்கள் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதிக்கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.

0: லேவி இசைத்தட்டு முதலாம் பாகத்திலிருந்து பாடல் ஒலித்தது உங்களுக்காக உங்கள் கிருபினை வானொலியின் ஊடாக. அந்த இனிமையான பாடலில் நாங்கள் கேட்டது போல இந்த உலகம் எங்களுக்கு நிரந்தரமானதல்ல.
1: Встанем, встанем.